தவிக்கிறே ரூபராகியா டிஸ் சின்ன குதோல் தம்பா இசை சத்தம் குமுகினோ ஆகாஷவாணி சில்சர் ஹவுஜிமி குக்கர்கி மனுங்தா மணிப்புரிட பாவ் பொங்கிரகனே. ஆகாஷவாணி சில்சர் வயங்கம் சமர்ஜின பாவ் பஜரி ராஷ்டிரபதி திரௌபதி முர்முன கேந்திரகி ஹான மந்திரி ஓரம்ப லோயின அவாங் நோங்போக்கி சிங்தானிங்காய் ஓரம்ப லைக்கிதிரவ பொலிட்டிசியன் கவிந்திர புரகாஷ்டகி மப்பந்த பத்மஸ்ரீமிங் தோன் பீதுனை காய் குன்னக்ரே மனாதுங்கராங் கவிந்திர புரகாஷ்டகி மசானுப்பா எம்பி கனாத் புரகாஷ்டன ராஷ்டிரபதிக்கு மப்பந்தகி லௌகி அமரந்த ராஜகி மமிங் லேரவ ஆர்டிஸ்ட் நூருத்தீன் அஹமேத்கி மப்பந்தசு பத்மஸ்ரீ மனாது பீகி நூருத்தீன் அஹமேத் கலாகி லம்த மாகி சிங்தானிங்காய் ஓரவு குதோல் சிங்கை காய் குண்ணு போட் போயின மனாசி பீவனி மாக மாக்கி புன் சிதல் லீலாலி சிங் மங்காக சாத்ருக் அமதி பிலம் ஹுமுத்ரா மங்காரோடு தபக் தௌக்கி நராங் பத்ம மனாயே தொக்பகி தோரம்தது பிரதான மந்திரி நரேந்திர மோடி லோக்சபாகி ஸ்பீக்கர் ஓம் பிர்லா சராஷ்டிர மந்திரி அமித் ஷா கேந்திர மந்திரி சர்வானந்த சனவால் அமதி அத்தை மறுவை மியோக்க அமரம் சுருக்கியாக்கி SSLC கி கம்பார்ட்மெண்டல் பரீட்சாகி ரிசல்ட் லௌத்தோக்ரே ஹாயிரிவ பரீட்சா சித மஹிரோய் சாத ஜங்கை நிதோய் தசமிக் தருக் அஹும் பாஸ் தௌக்கி பரீட்சா பங்கிவ மஹிரோய் லிசிங் ஹும்பு மங்கா சுப்னா ஜங்கை மாதோய் கி மனுங்க மஹிரோய் லிசிங் குன்றா நிதோய் சாமாப்பன் குன்றா மாதோய் பாஸ் தௌரக்கி மஹிரோய் சானிப்பான் ஹும்புத்ரா தருக் ஃபர்ஸ்ட் டிவிஜன் தா மஹிரோய் லிசிங் தரா தரேட் சாத்தேட் க மர்ஃபுத்ரா தரேட்னா செகண்ட் டிவிஜன் தா மஹிரோய்